கொடுத்த மாலஹாரி தாரி பாய் மீர மனவிகார் மதன மோன முரளிதார் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண.